0: கோபா, பிடனே எனக்கு ஜீவிக்கின்ற கோபா, அவன தொலைஞ்சு பிழுதுக்கு பிடனே
1: போ, நேரா பறந்து போடு
0: பிடனே.
1: ஓ, பாரு போ, நான் போறேன்,
0: நான் போறேன், போறேன்.

0: பணமான தரவுடம் குறிச்சு கொள்ளும் விழிமுறைகளிடம் மின்னல் தெளிநோட்டம். நேற்று நிற்கு நான் கூட்டத்தில் யாரையும் அவளுக்கு நோக்கணும். மாடி வெளிக்கும் கண்டீரிகளுடன் கழிநுட்டம் பாலிட்டெழுதிய கடமிகள் கலாட்ச நிட்சேபம் வெள்ளம் அவளா எவனிக்கு வலிச்சுட்டும் வல்லக்காக போய் ஆராணிவள் இப்பல்லக்கும் பரிவாரங்களும் அவள் கூட்டமாய் வந்து இவள் ஆராணும். இவளான ஆ பட்டணத்திலே குப்பிரசித்த வேசிய கமல, அல்லது சுப்பிரசித்த கணிக கமல. அவள் அகத்து போய் கழிச்சப்போ ஆ கேட்டில் ஒரு ஒந்தும் தாழ்வு
1: அகத்தேக்க கேரளா சமிக்கணும். மற்றவர்களும்
0: நோக்கணும். ஆரானது ஒரு யுவ சன்னியாசி, நீண்ட ஜடையும் நகங்களும் புதியவாயதுக்கு சன்னியாசி. ஆ கூடியுள்ள வேஷம் ஒரு பட்டு கோணகம் மாத்திரம். சன்னியாசியருளில் மறஞ்சு அடுத்த ദിവസം കൃത്യമായി ഇതേ സമയത്ത് ആ സന്യാസി പിന്നെയും വന്നു. പക്ഷെ ഇന്നലത്തെ സന്യാസിയല്ല ഇന്നത്തെ സന്യാസി. മുടിമോതിരിച്ചു

0: கரணாந்த பகவதியில ஒப்படுவீங்க.
1: சித்தார்த்தா சித்தார்த்தா
0: கேட்காத மட்டும் ரொம்ப போட்டுங்க. ஒன்றுமில்ல பூரணன் மறவினும் ஒரு பரிநிழல் கொடுக்க வேண்டும்.